0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Yoga, Spiritual Discourse. In this, you are about to listen Sadhana, presented by Sri Ramakrishnan. Thank you. Om Namah Shivaya.
2: ீருபோ நம ஹரி ஓம் ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி தபஸ்வாத்யாயீஸ்வர பிரணிதானானி க்ரியா யோகஹ சமாதி பாவனார்த்தஸ் க்லேஷ தனுகரணார்த்தஸ்ச அவித்யா ஸ்மிதா ராக த்வேஷா விநிவேஷாஹ பஞ்ச க்லேஷாஹ அவித்யா க்ஷேத்ரமுத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணாம் அநித்யா சுசை துக்கநாத்மசு நித்ய சுசை சுகாத்ம க்ஷாதிர வித்யா த்ருக் தர்ஷ்ண சக்தியோ ஏகாத்ம தேவ அஸ்மிதா சுகானுஷை ராக துக்கானுஷை த்வேஷ ஸ்வரசவாஹி விதுஷோபி ததா ரூடோ விநிவேஷ தே பிரதிபிரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ ூலக்கர்மாஷியோதிருஷ்டாதிருஷ்டஜன்மவேதனீய சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ தே ஃபலாத பரிதாபஃபலாஹ புண்ணிய புண்ணியஹேதுத்வாத் பரிணாமதாவசம்ஸ்கார துக்கைஹி குணவர்த்தி விரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் வேகினஹ ஹேயம் துக்கமனாகதம் த்ருஷ்டுத்ருஷ்யோ சஞ்யோகோ ஹேயஹேது பிரகாசக்ரியாஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போகாபவர்க்கார்த்தம் த்ருஷ்யம் விசேஷ அவிசேஷ லிங்கமாதாலிங்காணி குணபர்வாணி திரஷ்டாதிரி மாதிருஷுத்தோபி பிரத்யானுபஷ்ய ததர்த்தம் ஏவ த்ருஷ்யஸ்ய ஆத்மா கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்யஸ்யாதாரணத்வாத் ஸ்வஸ்வாமி சக்தியோ ஸ்வரூபோபலப்திஹேத்து சஞ்யோகஹ தஸ்ய ஹேதுரவித்யா தத் அபாவாத் சஞ்யோகாபாவோ ஹானம் ததருஷேஹே கைவல்யம் வேகக்ஷாதிரதி அவிப்ளவா ஹானோபாயஹ தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஃ ப்ரஜ்ஞா யோகாங்கானாம் அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞானாதிராவியக்ஷாதேயமாசனப்பிராணாயமாரத்தியாரணியானசமாதியோஷ்டௌவங்காணி அஹிம்சா சத்யஸ்தேயம் ப்ரஹ்மச்சர்ய அபரிக்ரஹ்ரஹ்மயமாஹ ஜாதிதேசகலஸ் ஜாதிதேசகாலசமயானவச்சிநாசாரூமாவிரௌச்சசந்தோஷதமஸ்வாத்யாயீஸ்வரப்பிரணிதானானிநியமாஹவிதர்க்கவாதனே பிரதிபக்ஷபாவனம் விதர்க்காஹிம்சாதயஹ கிருதகாரிதானமோதிதலோபக்ரோதமோஹபூர்வகா மிருதுமத்யாதிமாத்ரா துக்கஅஜ்ஞானஅனந்தபலாஹ இதி பிரதிபக்ஷபாவனம் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் சத்தத் சந்நிதோ வைரத்யாக சத்ய பிரதிஷ்டாயாம் க்ரியாஃபலாஷ்ரயத்வம் அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வலோகாத்மோபஸ்தானம் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரியலாவஹ அபரிக்ரஹஸ்தைர்யே ஜன்மகதந்தா சம்போதஹ ஷௌசாத் ஸ்வாங்கசுகுப்ஸா பரைர சம்சர்கஹ சத்தசுத்தி சௌமனஸ்ய ஏகாக்ரிய இந்திரிய ஜயாத்மதர்ஷ்ண யோக்யத்வானி ச சந்தோஷாத் அனுத்தம சுகலாபஹ காயேந்திரிய சித்தி அசுத்தி க்ஷயாத் தபஸஹ ஸ்வாத்யாய திஷ்ட தேவதா சம்ப்ரயோகஹ சமாதி சித்திர் ஈஸ்வர பிரணிதானாத் ஸ்திர சுகம் ஆசனம் பிரயத்ன சைத்தல்யானந்த சமாபதிப்யாம் ததோ த்வந்த்வானபிகாதஹ தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேத பிராணாயாமஹ பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியா பரிதிருஷ்டோ தீர்க சூக்ஷ்மஹ சோ வி ஆர் டிஸ்கசிங் திஸ் சூத்ர பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியாபி பரிதிருஷ்டோ தீர்க சூக்ஷ்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ரேச்சக அண்ட் பூரக த்ரு தி ரேச்சக அண்ட் பூரக தி அந்த கும்பக அண்ட் பஹி கும்பக விச் இஸ் பிராக்டிஸ்ட் பிகாஸ்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா. பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
1: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
0: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ. யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக. யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா. சுவாதந்திரியம் அஸ்தி இது தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே.
1: தத்ர போக்தா போக்யம்
0: பிரேரிதா இத்தத்ர ஸ்வதந்திரத்வம் தஸ்ய உக்தம். சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி பிரேஷ்யஹ ந பவதி பிரேஷகஹ வர்ததே. சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகேவா தனுசாரேண பிரவர்த்தனேவா அன்யம் நியோஜயதி. சர்வம் அன்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அன்யேன ந நியுக்தஹ இது லப்யதே. அவரை நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே. தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதேவ அகிரே.
1: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்.
0: ஸ்பஷ்டம். ஜடானாம் ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
1: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம். பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன பிரம்மணஹ சர்வகர்த்திருத்வ சித்திஹி.
0: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்திருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
1: ஸ்வாபாவிக
0: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹான் சொல்றது இல்லையா? சர்வத்ர சாதாரண கர்த்திருத்வம் வருது. அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்திருத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி. தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி அப்படி இல்லாத
1: அலுப்தம்
0: நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா? சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி. ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி ததா ஹி
1: ஸ்ரவணம்.
0: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா? ஸ்ருதி சொல்றாரு
1: பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச.
0: பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்திஹ பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம். ஸ்வதஹேவ அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா? ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு. ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி. தத்ர த்வேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமான சக்தியை ஒத்துருக்கார் மீமாம்சகர். ஒண்ணு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. சக்தி த்வேதா சகஜ சக்தி ஆதேய சக்தி இது இது இது ரெண்டும் ஜன்யம் தான். பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி. வன்னியோட சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா? வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல. வன்னௌ யா சக்தி சுபாவதாக வருத்தது ததா சா சகஜ சக்தி இத்தியுச்சது. ஆதேய சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஸ்வாபாவிக ஆதேய சக்தி ஆதீயமானா சக்தி. ஆதீயதே இத்துக்தே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். தது அதிருஷ்டம் அப்படி ஆதேய சக்தி இத்தனை மீமாம்சகை வியவகிரியது. வீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே. வீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத்

ஈழ்யஶ்ச சிவந்த்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷாஃ ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஃ ஸ்தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோரு ப்ருதுப்ரதா மா

அஸ்மத்சாகா பிரதரான சுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதாதே ஜயது ஜேத்வாஆனி ரதே திஷ்டன் நயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷா ரதிஹி.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன்னனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவா சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யஶ்ருங்கோயோ அஸ்ய பாதமனோ ஜவா அவார இந்த்ரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே ஈர்மாந்தா சசிலீகமத்யமா சசக்ஞே ஷூரா நாசோ திவ்யாசோ.

சமித்தோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாதவேதஹ ஆசவஹ மித்ரமஹஶ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி பிரசேதாஹ.

தமத்யஹோதரிஷிதோயஜீயான் தேவன் த்வஷ்டாரமிஹ யக்ஷி வித்வான்.

ஸ்ரீ வனஸ்பதிஷமிதா தேவோ அக்னிஸ்வதந்து ஹவ்யம் மதுனா க்ருதேனா.

மித்ராவருணாபியாமானுஷ்டுபாபியாமேக விக்னேஷாபியாம் வைராஜாபியாம் அயஸ்யா ப்ரஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாத்வராயா சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி

ீவாரஸ்வத்தீமேஷீ பௌமிய பௌஷ்ணியமீதி பிஷோபாரஸ்பத்தியில்போ வைஸ்வேவ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீ

சக்கரபேஷதராய ச இஸ் சக்கர ரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ் மகாதேவாய, தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவா இஸ் அ ஸ்பெசிஃபிக் எபிதட் யூஸ் அகெயின் இன் த வேதாசன் உபநிஷத் அண்ட் த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கர ரூபாய சக்கராய சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கர வேஷதராய ச யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்க சூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாய ச பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா தட் ரைட். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம். பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்களாய. தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாய ச அசௌ.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
3: Namoham Padataya Lokanam Siddhiyate Chidananda Rupaya Shivaya Paramatmane
4: Svatantre Samipe Upashivatam
5: Anya Preshyata Karpanya Rahitatvena Vashikrita Svetara Sakala Vastutvam
4: ततःपूर्वं किमुक्तम्?
6: अनादिबोधत्वं
4: निरूपितं स्वतःसिद्धं निरतिशय ज्ञानवत्त्वम् अनादिबोधत्वम् इति उक्तं। स्वरूपानन्दानुभव साधनम् अन्तःकरणम्। अत्र किञ्चित् पाठभेदः दृश्यते। साधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्तु, ज्ञानं तद् अनादिसिद्धमेव। अतः अनादिबोधं ब्रह्म संसारनिवर्तकस्य ज्ञानस्य अनादिसिद्धत्वात् नित्यनिवृत्तसंसारदोषं शान्तिसमृद्धम् अमृतम् इति श्रूयते, तस्य व्याख्यानं जातम्। इदानीं स्वातन्त्र्यम्। अन्यप्रेष्यताकार्पण्यरहितत्वेन स्ववशीकृत इतर श्वेतरसकलवस्तुत्वम् अर्थं प्रियदालिया तत्कारणं स्वातन्त्र्यकारणमुक्तं। स्वातन्त्र्यस्य लक्षणं तु इदमेव, स्ववशीकृतश्वेतरसकलवस्तुत्वम्। ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ, ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ತನಕ ಅಧೀನಮಾ ವಶೀಕೃತಮಾ ತನಕ ಅಧೀನಮಾ ಅರ್ಥ ಪರಮಂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸ್ವ ಇತರ ಸಕಲ ವಸ್ತು ಸ್ವೇನ ವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ಏನ ಸಹ ಸ್ವವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತು ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ತಸ್ಯ ಭಾವ ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಗೌರವಿಸುವ ಅವದಾ ಸಂಸ್ಕೃತ ವರು ಅನ್ಯಪ್ರೇಷ್ಯತಾ ಕಾರ್ಪಣ್ಯರಹಿತತ್ವೇನ ಅದು ಹೇತು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೇತು ಅನ್ಯ ನಿಯಮ್ಯತ ಪ್ರೇಷ್ಯತ ಪ್ರೇಷ್ಯತ ಇನ್ನೊರು ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯತೆ ಅರ್ಥ ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯ ಇಲ್ಲ ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯಮಾಲ್ ನಮಕ್ ಅನ್ಯಾಧೀನತ ಕಾರ್ಪಣ್ಯ ದೈನ್ಯಂ ದೈನ್ಯಂ ತ್ರಿಯದ ಕೃಪಣಸ್ಯ ಭಾವ ಕೃಪಣ ಇತ್ಯುಕ್ತೆ ಕೃಪಣ ಇತಿ ಬಹುಶಃ ಅರ್ಥೇಷು ಪ್ರಯುಜ್ಯತೆ ಸಾಧಾರಣ ಕೃಪಣ ಇತಿ ಕಿಂ ತುಚ್ಛಃ ಇತಿ ವಾ ತದಪಿ ಅಸ್ತಿ ತಸ್ಮಿನ್ನಪಿ ಅರ್ಥ ಅಸ್ತಿ ನಾಮಾತಿ ಕೃಪಣಸ್ಯ ಇತಿ ಅತ್ಯಂತಂ ಕಿಂ ಸ್ವಲ್ಪೇಷು ವಿಶೇಷು ಕಿಂ ಪಂಚಯತಿ ಇತ್ಯಾದಿ ಭವತಿ ಖಲು ತಥಾ ತಸ್ಮಿನ್ ಅರ್ಥೇ ಪ್ರಯುಜ್ಯತೆ ತತ್ಸರ್ವಂ ವಿನಾಪಿ ಯಃ ಅನ್ಯಸ್ಮೈ ಧನಂ ನೈವ ದದಾತಿ ಸಹ ಕೃಪಣ ಇತ್ಯಪಿ ಉಚ್ಯತೆ ಮೈಸರ್ ಇಂಗ್ಲಿಷ್ ವರು ಇಲ್ಲಿಯಾ தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு கஞ்சன் சொல்லுவாரு செல்ஃபிஷ் செல்ஃபிஷா
6: இருக்கிறதுனால
4: அஸ்மின் அர்த்தே கிருபணா இது அஸ்தி பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன் சொல்றது உண்டு ஐயோ பாவம் இல்லையா அப்படி இருந்தா கிருபணம் அந்யப்பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேனா இப்ப அந்யப்பிரேஷ்யதா இருந்தா தான் கிருபணனா இருக்கும் கார்பண்யம் கிருபணசிய பாவ கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனா ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ಭವತಿ ತದೇವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಂ
5: ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ವಸ್ತುತ್ವ ಸಸೀವ ಸ್ವೇನ ವಶೀಕರಣಂ
4: ಸ್ವೇನ ವಶೀಕೃತಂ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ಯಸ್ಯ ಸ್ವಸ್ಯಕ್ಕೆ ಕಿಮರ್ಥಂ ವಶೀಕರಣಂ ಕರ್ತವ್ಯಂ ಸ್ವಂ ಸ್ವ
5: ತರ್ಹಿ ಶ್ವೇತರ ಇತಿ ಕಿಮರ್ಥಂ ಸ್ಥಾನ ಸ್ವವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತು
4: ಪರ್ಯಾಪ್ತಂ
5: ಸ್ವವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತು
4: ವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ಇತ್ಯ ಪರ್ಯಾಪ್ತಂ ಚಿಂತಾ ನಾಸ್ತಿ ಸ್ವರೂಪಕೀರ್ತನ ತಾವದೇ ನಾಸ್ತಿ ಸ್ವ ಇತರದೇವ ಸ್ವೇನ ವಶೀಕರ್ತು ಶಕ್ಯತೆ ಸ್ವಂ ಸ್ವೇನ ವಶೀಕರ್ತು ನ ಶಕ್ಯತೆ ಕಿಂ ತದಪಿ ಸ್ವಂ ನಾಸ್ತಿ ಖಲು ಇಂದ್ರಿಯಂ ಸ್ವ ಭಿನ್ನಂ ಖಲು ಯಃ ವಶೀಕರೋತಿ ತದಪೇಕ್ಷ ಭಿನ್ನಮೇವ ಅನ್ಯಥಾ ಕರ್ತೃಕರ್ಮ ವಿರೋಧೋ ಭವತಿ ತದ ಲೋಕೇ ಕದಾಚಿತ್ ಔಪಚಾರಿಕ ಪ್ರಯೋಗ ಭವಂತಿ ನಾನು ಎನ್ನೇ ನಿಗ್ರಹಂ ಬಣ್ಣಿ ವಚ್ಚಿರ್ಕೆ ಅಬ್ಡಿ ಎಲ್ಲ ಸುಳುವಾಂಗ ತತ್ ಔಪಚಾರಿಕ ಪ್ರಯೋಗ ತಾವದೇವ
5: ಭೂಧಾತವ ಅರ್ಥ ಸ್ವಯಮೇವ ಸಂಧರತಿ ஆத்மானம் ஆத்மம்
4: கிஞ்சித் ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்து உச்சதே ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்மா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும் ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்த அவசியம் அபேட்சதே ஆத்மானம் பசியாமி இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா என்ன அர்த்தம் பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா அகம் ஆத்மா தரிசன கர்ம து சரீரம் ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது கடவுள் அஜௌ அநாதிபூதம் ஜீவஸ்து ந சிருஜ்யமான ஜீவஸ்து பரமாத்மனஹ சிருஷ்டிர்ந அநாதி ஷரீரஸ்ய ஏவ ஸ்ருதி ஜீவஸ்து ஸ்ருஷ்டஸ்யத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமே உக்தம் ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம் ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞஶ்ச அஜ்ஞஶ்ச
5: ஸஹ ஈஸ்வரஹ ஞ
4: ஞ ஞ சர்வஜ்ஞஹ இதி உச்சதே கலு அத சர்வ விட்டா கூட ஞ என்ன வித்தியாசம் சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும் பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல அது பாரிபாஷிகம் வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தம் சக நாஸ்தி போகோ நாம சுக சாட்சா்காரே போக சப்தசிய சக்தி அன்யா சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோக கிரியதே அது விவரிக்கணும் தீபிகையில் இருக்கு இல்லையா தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது ஷரீர லட்சணம் உத்தம் ஆத்மன போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம் அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்தது தாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வருது அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காத போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான் சுகமா இருக்கிறவன் தான் போகின்னு சொல்லுவா இல்லையா அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ
4: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம் பூர்ணம் வாக்கியம் அத்த நாஸ்தி இது இதம் ஸ்வேதாசதர வாக்கியம் இதம் ஸ்ருதி ஸ்வேதாசதர உபனிஷத் வாக்கியம் போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இது அஸ்தி சர்வம் பிரம்மா இது வர்த்ததே பரந்து கிம் தத்ர விபாக கிருதா போக்தா போக்யஹ பிரேரிதார பிரேரிதா பிரேரிதார இல்லை பிரேரிதா போக்தா இருக்கு போக்யம் இருக்கு தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்ததே தத்ர பிரேரக பரமாத்மா இது பிரேரக இத்தியஸ்ய கோர்த்தஹ தத்ர பிரவர்த்தக தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம் தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷயஹ இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான் பிரிக்கிறது இல்லையா சரீரம் இந்திரியம் விஷயஹான் அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர ந ஸ்தாபிதா போக்தா து ஆத்மா ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்யஸ்ய கலு விபாக கிரியதே அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, விஷந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம் அத்த போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், எதவச்சேதன போகோ ஜாயது. அப்படி அது பிரிச்சிருக்கு, சரீரம் இந்திரியம் விஷயா. அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும், வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ. யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக. யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா. சுவாதந்திரியம் அஸ்தி இது தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம். சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரிஹி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி ப்ரேஷ்யஹ ந பவதி ப்ரேஷகஹ வர்ததே. சர்வம் சர்வம் அன்யம் ப்ரேஷயதி நியோஜயதி தத்தத் சுகதுக்க போகேவா தனுசாரேண பிரவர்த்தனேவா அந்யம் நியோஜயதி. சர்வம் அந்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அந்யேன நியுக்தா இது லப்யதே. அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அந்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே. தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதேவ. அகிரே
5: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன சுதந்திரத்வம் சித்தம்.
4: ஸ்பஷ்டம். ஜடானாம் சாதாரணகர்த்தாரம் பாலானாம் ஏவம் பிரமோ பவதி. தர்க்கசங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி அப்படி இல்ல. அது இது ஒரு காரணத்தம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது. அது இது சர்வம் பிரதி காரணம் இத்தியுக்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே. இது அசாதாரணம், அது சாதாரண காரணம் அப்படி.
5: பிரேரிதாரம் பிரகாரம்
4: பிரேரிதா பிரேரிதாரோ பிரேரிதாரா நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி. ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போகும். இந்த ஆதேய சக்தி தெரியுமா? ஆதேய சக்தி அது தீபிகையில் இருக்கு. ஆதேய சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா. சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி தத்ர த்வேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டு இருக்கார் மீமாம்சகர். ஒன்னு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜசக்தி ஆதேயசக்தி இது நாமகரணம் குவந்தி சக்தி த்வேதா சகஜசக்தி ஆதேயசக்தி இது இது இது ரெண்டும் ஜன்யம் தான் பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜசக்தி வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல வன்னௌ யா சக்தி சுபாவதாக வருத்தது அதா சா சகஜசக்தி உச்சது ஆதேயசக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஆதேயசக்தி ஆதீயமான சக்தி ஆதீயதே இத்துக்கே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் தது அதிருஷ்டமபி ஆதேயசக்தி இத்தனை மீமாம்சகை வியவக்ரியதே வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத் தரி ப்ரோக்ஷணேன உற்பன்னம் அதிருஷ்டம் தது ஆதே அது ஒரு சக்தி அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது அந்த ப்ரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே செய்தே தசிய அக்ரே உபயோக அந்நதா தசிய இப்ப இந்த சம்ஸ்காரங்கள்னு சொல்றது இல்லையா எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்கார அக்கிரியந்தே பிரதமதா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா தத்திர உற்பத்தி அதிருஷ்ட ரூபா இதன் சர்வம் ஆதே சக்தி மீமாம்சகேன உச்சது தது ரெண்டு விதமான சக்தி துவயமபி உற்பத்தியமானமேவ சகஜசக்தியா இருக்கட்டும் ஆதேய சக்தியா இருக்கட்டும் தது இதானி வன்னௌ சகஜசக்தி உச்சதே பரந்து ததபி உற்பத்தியதே கலு இத வன்னீர் உற்பத்தியதே வன்னேரேவ உற்பத்திரஸ்தி அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தி சா சர்வாபி ஆதேய சக்தி கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிருஷ்டம் ஜாயதே இத்துக்கே ஆதேய சக்தி சா அந்த அதிருஷ்டத்துக்கு ஆதேய சக்தி மீமாம்சகால் பேர் வச்சிருக்கா ஷோடச சம்ஸ்காராக கிரியந்தே தேன ஆத்மா சம்ஸ்கிரியதே இது இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி அது வந்து வந்திருக்கக்கூடிய சக்தி வந்து திருப்பி போயிடும் இதன் சிரமம் ஏன் பிரசங்காது உத்தம் தாவதே வயம் அநேக விஷய அவகந்தவியா இது கிருத்வா அத்த அபேட்சா நாஸ்தி அசிய பரமாத்மன யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி அத்த ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்கியதே தோஷம் நாஸ்தி பரந்து ஸ்வாபாவிகி சக்தி அப்படி ஜன்யா பவதி வன்னேஹே குத வன்னிரேவ ஸ்வாபாவிகி நாஸ்தி கலு வன்னேர் ஜன்யத்வா வன்னேர் சக்தி அப்படி ஜன்யா பவதி எதிபி சா ஸ்வாபாவிகி பரந்து ஜன்யா பவதி குத வன்னேஹே ஜன்யத்வா அத்ர தோ பரமாத்மனஹ சக்தி ஸ்வாபாவிகி பரந்து ந ஜன்யா குத பரமாத்மனஹ அஜன்யத்வா அஜா பரமாத்மனஹ அஜத்வா தத் சக்தி அப்படி அஜா அக்ரே
7: கதாச்சிதபி ந நிர்விசேஷத்வம் இத்யனேன
4: சித்தம் அனேன கிம் சூசிதம்
7: நிர்விசேஷ
4: அத்வைதமதம் ஒத்துக்கிறதில்லை நிர்விசேஷத்வம் கதாபி நேஷ்யதே அஸ்மாபிஹ இது சித்தம் சிதசித் பிரபஞ்ச விசிஷ்டத்வமேவ பரமாத்மனஹ ஸ்வரூபம் இது ஸ்வீக்ரியதே
7: சக்தே பரிணாமம் அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டம்
4: அத்ர ஏக ஏக ஏகம் க்ஷணம் சிதசித் பிரபஞ்ச ரூப சக்தின்னு சொல்றார் இல்லையா பிரபஞ்ச அனுகூல சக்தி தானே சொல்லணும் சக்தே பரிணாம இது கிருத்வா பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய வியவஹார கிருத சிதஜித் பிரபஞ்ச பிரபஞ்ச ஏவ சக்தி இத்துக்தே தத் கதம் போ பிரபஞ்ச சக்தே காரியம் கலு அதா தரி பிரபஞ்ச அனுகூல சக்தி இது லேகனியம் ஆசீத் இது அஸ்மாக்கம் சங்கா பவதி சத்தியம் பரந்து ஏவம் பி லிகிதும் சக்கியதே பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய ததா லிகிதம் இது மந்தவியம் அகிரே பவிஷ்யதி கதம் பரிணாம இத்தியாதிகம் ந உபபாதிதம் ஏதாவதா பஸ்யாம அகிரே ஆகமிஷ்யதி
7: அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்வம் அனந்த சக்தி
4: அது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லணும் போல இருக்கு இந்த அச்சிதம்சோபி கஷ்டம் அபேட்சதே
7: தத்ரா மாயா
4: பரிணாம

வீரன் தேவகாமஞ்சஜானத்வஷ்டுரர்வாஜாயத ஆசுரஸ்வாஹேதம் விஸ்வம் புவானஞ்சஜானபஹோஃ கர்த்தாராமிஹ யக்ஷிஹோதஃ அஸ்வோ க்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவாஃ ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்ச க்ருணோதி சமானாவகத்யாம் இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யாதந்தோ கோபிஸ்ஸந்நத்தா பததி ப்ரஸூதஃ.

அக்னேசீவ்ஸ்ரீநிஷோ யாத்தன்யீஷோர்மஸ்வரீரம் பதயிஷ்வர்வந்தவாச்சித்தம் வாத்தீமான தவங்கிஷீதா புருத்தாரண்யேஷுஜர்பூராணாச்சரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீசாமனாசாதீத்யானஹ அஜஃப் புரோநீயதே நாபீரஸ்யானுபஶ்சாத்கவயோ யந்திரேபாஹ.

தமத்யஹோதரிஷிதோயஜீயான் தேவன் த்வஷ்டாரமிஹ யக்ஷி வித்வான்.

வனஸ்பதிஷமிதாதேவோ ஹவ்யம் மதூனா கிருதேனா சத்யோ ஜாதோ வ்யாமிமீத யஜ்ஞமக்னிர்தேவானாம் அபவத் புரோகாஹ.

ஆக்நேய கிருஷ்ணக்ரீவ சாரஸ்வதி மேஷி பப்ரு சௌம்ய பௌஷ்ணியாம சீதி பிருஷ்டோ பாரஸ்பத்ய ஷில்போ வைஷ்வதேவஹ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீ

சுருவஹஸ்தக்சுரூபஶ்ச தேஜஸ்தேஜஸ்கரோநிதிஹ உஷ்ணீஷீ ச சுவக்த்ரஶ்ச உதக்ரோ வினதஸ்ததா தீர்கஶ்ச ஹரிகேஷஶ்ச சுதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.